0: அப்படியே
1: தேரி ஹர் சாக்கு ஜலத்தே ஹர் ஹயாலோ மே சரா
0: தேரி ஹர் சாப் சே யானி ஹவா கே ஜோக்கே சே கோய் பத்தா ஹிலாயா பர்தா ஹில் கயா ஆட் ஆட் கோ சாப் கேதே ஹே கி தேரி ஹர் சாப் சே ஜலத்தே ஹர் ஹயாலோ மே சராகினே குஷி கி ஷாயத் மஹபூப் ஆ கயா வோ